0: அடப்பாவி தமிழா? தூத்துக்குள்ள ஓடி வந்துட்டியா? ஏன் பரிச்சில கிரிச்சில ஃபைல் ஆயிட்டியா? பின்ன வீட்டுல யாருக்கிட்ட எல்லாம் சண்டை போட்டியா?
1: எனக்கு வீட்டுல யாருமே கிடையாது.
0: பின்ன ஊர்ல எதுனா தகரா பண்ணியா? பணம் இன்னும் திருநியா? பின்ன
1: நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன்.